0: பவித்திர பிரவர்த்தி பனை தூக்கியா ஹோ ஜாயேங்கா ஜோ ஆப் சப்கே அந்தர் சுப பாவனா ஹை கி ஆத்மாவோ கி க்யூ லக் ஜாயே
1: सुनते रहिए शिवा रेडियो, जहां है आनंद ही आनंद।